மாத்திரல வன் பேரு கோரிக்கை தந்து புள்ளியானது அந்த புள்ளியாயி புக்கனே கோரிக்கை பண்ணுவானது ஏரைகளை கொட்டி யான நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

ஹாய், என் குரு கிரண் பார்த்துருந்துல்ல, நிக்குல் கேனுள்ளாரு சாரங் எஃப்எம் 107.8 FM ஒன்று ரங்கு ரங்கு தவதுக்கு.

மக்கா எக்லாட் டிசோசா செய்ய போதைக்கோன்னு ஜைவ்னா சோயாமன் போகலே தர் முக்கில் போதாவுனா சா மைக் சைமன் ஹனென்ஸ் கடுன்னு ஹனென்ஸ் கைலே போதாவுனா சா முஜே மொகா செய்ய கீத் ஹே ஜாவுனா சா எக்லோக்கா மொகாட் போல் ஹே அமியா தாய்க்கோவியா.

0: இது நாங்கள் கேட்க போகும்போதுக்கு மைண்டு ஓடுண்டு கேட்டேன் கரெக்டாக நெவர் மைண்டு டோன்ட் மைண்டிங் நல்லா நாங்கள் செல்ட பட் நாங்கள் மைண்டு அது ஓடுண்டு எந்திர சொராக்கு அதில் உபயோகந்திரே பிரெயின். ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் குறையாள்கிட்ட மைண்டு பின்ன பிரெயின் இதுக்கு பிரச்சனை கேட்டேன் கரெக்டாக அதில் டிஃப்ரென்ஸ் கேட்டேன் கரெக்டாக எங்கள் குறையாளுக்கு சொம்மையாளுக்கு கொந்தல கூட இக்கிறதாயிட்டிக்கிற சொம்மையாளுக்கு இதில் பக்கம் மாஹிதி கூட இக்கல ஆயசபுல நாங்கள் மைண்டரை கண்ட்ரோல் ஆக்குறேங்கண்ணே. ஸோ அதிலே நீத்தா அதில் எத்தனை விதம் உண்டு அது எந்திர ஏது ஸோ இதில் எல்லாத்தையும் விஷயத்தில் கூட இண்டத்தை காரியக்கிரமத்தில் நாங்கள் கூட முண்டனா வரும். ஸோ அதுகைத்திக்கிறேன் நான் சொன்னோம் இது ஒரு விசேஷ சந்தர்ஷனான்ட்டு ஆயசபுலு இண்டத்தை ஒரு காரியக்கிரமத்தில் இதுக்கு சம்மந்தப்பட்டது இண்டத்தை டாப்பிக்கை நாங்கள் பேச்சுற மைண்டு ப்ரோக்ராமிங் மைண்டு ப்ரோக்ராமிங் சொல்கிறேங்கத்தோ விஷயத்தில் இன்று நாங்களொட்டிக்க முண்டுறேங்கத்தோ ஆள் மைண்டு ட்ரெயினர் ஐத்துள்ளோ கனீஸ் ஃபாத்திமா. ஸோ இண்டத்தை நாங்கள் ஒரு மைக்கல் தவர்க்க காரியக்கிரமத்தில் பந்தரு. ஸோ இவ்வளோ பிரிசத்தோடு கூட இண்டத்தை ஒரு காரியக்கிரமத்துக்கு நான் ஸ்வாகத் ஆக்கின்றல. அஸ்ஸலாமு அலைக்கும் மேடம், ஸ்வாகத்தா.
1: வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல்லா. அதே போல் ரெண்டோ பல்க கேக்கோ கைத்து உள்ளோ எல்லா சகோதர சகோதரி மார்க்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா.
0: எஸ் ஓகே. இண்டத்தை ஒரு காரியக்கிரம நாங்கள் எப்பவும் வேறு வேறு விஷயத்தொட்டிக்கு நாங்கள் முண்டியோண்டு கூட வந்தோட்டிருந்தேன். அது வேறு கலைட்டிக்கோ அதுவா சம்பிரதாயட்டிக்கோ அதுவா ஒரு ஒரு வக்திங்களும் அங்கே அங்கொட்டிக்க ஒரு சந்தர்ஷன வைக்திக சந்தர்ஷனை இங்கே ஆக்கிண்டு வந்தோட்டிருந்தேன். பட் இண்டத்தை ஒரு காரியக்கிரமம் ஒரு தெல் ஒரு விசேஷமாயிட்டுள்ள இங்கே ஒரு காரியக்கிரமன்ட்டு கூட செல்லாம் சென்னிட்டு கரெக்டாக மைண்டு பிரெயின். ஸோ இதெல்லாம் கேட்கும்போதுக்கு சும்மையாளுக்கு சும்மா கன்ஃபியூஸ் மைண்டு மைண்டு ஓட்டுண்டு இது பிரச்சனை கேட்கும்போது மைண்டு பிரெயின் ஐட்டி கொண்டு சேர்ந்து சொல்கிறேங்க ஆல்மாரு கூட நாங்களே நடுவில் உள்ளது உள்ளாரு ஆயசபுலு இதுக்கு சம்மந்தப்பட்டது நாங்கள் இண்டத்தை ஒரு காரியக்கிரமத்தில் நாங்களே கேட்குறேங்க எல்லா விஷயத்தில் உள்ளங்கத்தோ விசாரங்க கூட அதில் மாஹிதிங்க கூட நாங்கள் கொடுக்கணும். அவரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேட்டோன்றல நாங்கள் இண்டத்தை டாபிக் கூட மைண்டு ப்ரோக்ராமிங் மைண்டு ப்ரோக்ராமிங் சென்னிங்கிறோம். ஸோ அது ஏறுப்பத்தில் நீங்கள வாக்கியத்தில் சொல்கிறேன்.
1: அதே நீங்கள் சொன்ன போல சொம்மை ஆளுக்கு இது ஒரு இல்யூஷன் போல எந்திரும் மைண்ட் சென்னிங்க பிரெயின் சென்னிங்க எந்தும் பிடிக்கல ஓடத்தோல சென்னிங்க நாங்கள் கொரிய இமோஷன்ஸ் பேசிய கேட்கும் பத்துக்கும் அங்கு ஓட உள்ளோ எந்திரோ ஃபீலிங்ஸ் அவரோ ஓட அவரோ எந்தும் செல்லோகே பிடிக்கல.
0: பிகாஸ்
1: மைண்டும் பிரெயின் டோட்டல் டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டி ஜெண்டும் ஜெண்டு வேற வேறமே உள்ளோ அது அது சேம் அல்லமே அல்ல. இப்போ மைண்ட் ப்ரோக்ராமிங் சிம்பிள் டேர்ம்ல சொல்றோம்ட்டா இங்கு நாங்கள மைண்டில் சென்னைங்க நாங்கள் சிறிய கும்பத்துக்கே நாங்களை கொரிய ப்ரோக்ராமிங் ஆயோன்ட்டுக்கு எந்திர சென்னைங்க சிறிய கும்பத்துக்கு மர பத்தண்டா அவட பூல்ற மேல அஞ்ச போயான்ட்டா இங்கு பாம்பு கொத்துரு இங்க எல்லாம் பிஸியா இதில் நாங்கள் ஆல்ரெடி நாங்களை ப்ரோக்ராம் ஆயித்திக்கிற அந்த அவட போயங்கு நாங்கள் ஒரு பேடின்ட்டு இல்லைங்க. இப்போ நீங்களை சமா ஒரு சிம்பிள் டேர்மில் சொல்றீங்க ஜோய் பண்டு சொல்றாரு சிறிய மக்கள். அப்போ சிறியதுலேயே நாங்களும் ஒரு கான்செப்ட் நாங்களை ப்ரோக்ராமிங் ஆயித்திக்கிற ஜோய் சொல்ற பஸ்து மாத்திர துன்யாவில் இத்தர்த்தோல ஒரு ஆளும் ஜோயிர கண்டு திக்கால ஒரே போல் நியூரோலஜி ஒரே போல் ஸ்ட்ரக்சர் பிரெயின் செல்றது ஒரு ஹார்ட்வேர்
0: கம்ப்யூட்டர்
1: மெதுளு. அப்ப மெதுளு செல்றது அது ஹார்ட்வேர் ஐத்துக்கு. அதேமே சாஃப்ட்வேர் சென்னைங்க காண்டில்
0: அல்ல.
1: இப்ப நாங்கள மொபைல் உள்ளது ஹார்ட்வேர் மொபைல் நங்க காண்டது ஹார்ட்வேர். அதேமே அதுரோல்க உள்ள வாட்ஸ்ஆப் ஆவட்டு யூடியூப் ஆவட்டு இல்லைங்க நீங்கள இப்ப ரேடியோ சாரங்கிற ஆப் ஆவட்டு இதெல்லாம் சாஃப்ட்வேர் அது தொடக உள்ள இத்தனமே உள்ள டிஃபரன்ஸ் மாத்திரம் உள்ள எந்திரச்சு நீங்க பிரெயின்றதுல நமக்கு நாங்கள் கம்பேர் ஆக்கிட்டு நோக்கியான்ட்டா இங்கு நாங்கள் எல்லாரும் பிரெயின் ஸ்ட்ரக்சர் ஒரே போல உண்டு. நீங்க இப்ப நோக்கிங்க இப்போ ஒரு காலி பிரெயின் நீங்க எடுத்து நோக்கியான் ஆர் ஏ பிரெயின் ஐடென்டிஃபை ஆக்குகா உள்ள அது அம்பானி ஆவட்டு அமிதாப் பச்சன் ஆவட்டு இல்லைங்கு ஆர் எந்திர நீங்க இருந்து நோக்கிட்டா அங்கனமே அவர் பில் கேட்ஸ் ஆவட்டு ஆறது நீங்க நோக்கி
0: சேம்
1: சேம் ஆயி திக்கிறோம். പഠിച്ചോന്നത്ര എങ്ങനെ ഉണ്ടാക്കിരാൻ ചെന്നെങ്കിൽ എത്ര പവർഫുൾ ചെന്നെങ്കിൽ അതിലൊരു ന്യൂറോൺസ് ചിലർ ന്യൂറോൺസ് ചിലത് ഇതിൽ നമുക്ക് കണക്ഷൻ യാറയാറാക്കി കൊണ്ട് ഞങ്ങൾ എന്തെല്ലാം ഇൻഫർമേഷൻ കളക്ട് ആക്കറോ എല്ലാം നമുക്ക് എന്തോ ഞങ്ങൾ പഠിച്ചത് നമുക്ക് റിട്ടൈൻ ആക്കുക എല്ലാം വേണായത് ഈ ന്യൂറോൺസ് ചെന്താ ഒരു മെദുളു ഒരു ബ്രെയിനില് 10,000 crores ന്യൂറോൺസ് ഉണ്ട് സുബ്ഹാനല്ലാ 10,000 crores അതിൽ പിന്നെ ഓരോ ന്യൂറോണില് 1 lakh കണക്ഷൻ ആക്കുക ഒരു ലാക്ക് കണക്ഷൻ അപ്പൊ 1 lakh ഇൻടു മൾട്ടിപ്ലൈ ആക്കി ഉണ്ടായെങ്കിൽ നിങ്ങ എത്ര ആയിത്ത് 10,000 crore
0: ആ
1: ഇതിലോ നിങ്ങ ഈ വയറിംഗ് ഞങ്ങൾ ഇപ്പൊ ഈ വയറിംഗ് ആയോണ്ടുണ്ടു സുബ്ഹാനല്ലാഹ് ഇത് പഠിച്ചോ ഞങ്ങൾ ഉണ്ടാക്കിയോ ഒരു സൃഷ്ടിരോ ഒരു അതൊരു അത്ഭുത ഒരു ഇത് ചെല്ലണം ഞങ്ങൾ ചെല്ലണം അത്രയും ഇത് എല്ലാരുടെ ബ്രെയിനിലുണ്ട് എല്ലാരുടെ ബ്രെയിനിലുണ്ട് മാത്രം ഞങ്ങൾ എത്ര ആക്ടിവേറ്റ് ആക്കിര ഞങ്ങൾ അത് സോഫ്റ്റ്വെയർ എന്ത്ര ഇട്ട അതര മേൽ ഡിപ്പെൻഡ് ആയിത്തുള്ളു നിങ്ങൾ അമിതാബ് ബച്ചനും നാനും നിങ്ങും എങ്ങനെ ഡിഫറെന്റ് ആയിത്തുള്ളൂ അതൊരു ഉൾഗത്തുള്ള സോഫ്റ്റ്വെയർ റച്ചന്ത് ഈ ഡിവൈസ് റച്ചന്ത് എന്തും അല്ല ഈ മനസ്സ് ചെല്ലതുണ്ടല്ലേ ഇതുമല്ലോ മൈൻഡ് ഇതിലെ ഡിഫറൻസ് ഞങ്ങൾക്ക് പിടിയാവുന്നുണ്ടായെങ്കിൽ ഞങ്ങൾ നല്ല സോഫ്റ്റ്വെയർ ഞങ്ങൾ ഇപ്പൊ നല്ല സോഫ്റ്റ്വെയർ ഇട്ടുണ്ടായെങ്കിൽ ഇല്ലെങ്കിൽ ഞങ്ങൾ ഇപ്പൊ അതൊരു പ്രോസസ്സിംഗ് ഓപ്പറേറ്റിംഗ് സിസ്റ്റം ഞങ്ങൾ ഇപ്പൊ നല്ലതാക്ക ഇട്ടുണ്ടായെങ്കിൽ ഒബ്വിയസ്ലി അതൊരു ഓപ്പറേഷൻസും നല്ലമേ വരും അല്ലേ ഇപ്പൊ നിങ്ങൾ ഐഫോൺ എങ്ങനെ ഉള്ളു എന്തി കഥ അത്ര വില കൊടുത്തു എല്ലാരും എടുത്തോണ്ടുള്ളൂ എന്താ വെച്ചാൽ അത് യുണീക്ക് ആയിട്ടുണ്ട് അതൊരു ഡിസൈൻ മാത്രല്ല ഉള്ളു അതൊരു ഉൾഗത്തു നിങ്ങൾ ടെക്നിക്കാലിറ്റീസ് അത്ര അങ്ങാതൊരു റിസർച്ച് ആക്കിത്ത് ദി ബെസ്റ്റ് എന്തോണ്ട് അതൊക്കെ മന തന്നറ അങ്ങനെ ആയ സബ്ലു അത്ര അങ്ങനെ ഉള്ളു ഇപ്പൊ ഞങ്ങൾക്കെങ്കും ഞങ്ങളെ സോഫ്റ്റ്വെയർക്ക് ഞങ്ങളെ ഈ ഹാർഡ്വെയർക്ക് ഞങ്ങൾ ഈ വിൻഡോസ് 98 പോയിട്ട് ആന്റിവൈറസ് ഇടാൻ മാറി തെച്ചായെങ്കിൽ എന്തരാവുക പോണ്ടോ ലാസ്റ്റ് ഇത്രമേ ആയിരുന്നു ഞങ്ങൾ എന്തായിരുന്നെങ്കിൽ ഞങ്ങൾ i7 ഇല്ലെങ്കിൽ ഞങ്ങൾ പ്രോസസ്സർ ഇത്ര നല്ലത് റാം ഞങ്ങൾ 20 GB റാം എല്ലാം ഇട്ടിട്ട് ഞങ്ങൾ നല്ല ആക്കി വെച്ചിരിക്കറ ബട്ട് അതൊരു ഇത് എന്തോ സോഫ്റ്റ്വെയർ ആന്റിവൈറസ് ഇടുന്നതാകട്ട് ഇങ്ങനത്തത് എന്തും ഞങ്ങൾ ഇട്ട് തിക്കില്ല അതിക്ക് ബേനാ ഇപ്പൊ ഞങ്ങൾ നോക്കിയാണ്ടെങ്കിൽ ഞങ്ങൾ നെഗറ്റീവ് തോട്ട്സ് ഞങ്ങൾക്ക് പണ്ടോ ഇല്ല ഞങ്ങൾ പൽക്ക പറഞ്ഞതേ ഞങ്ങൾ യാരത്തിൽ പൽക്ക പറയാമേ നെഗറ്റീവ് ബിസിയ മാത്രമായി തിക്കറ് നിങ്ങൾ സമാ ഹയാലാക്കിയാണ്ടായി അവിടെ പോവണ്ട ഉടാക്കണ്ട അങ്ങനെ നോക്കണ്ട ഇത് ചെല്ലോഗില്ല അങ്ങനെ ആക്കുക തീരാന്ത് നീ ഇങ്ങനെ ആക്കി തിന്നെങ്കിൽ നല്ല എന്ത് ഇങ്ങനത്തെ എല്ലാം ബിസി അതെങ്ങനെ വന്ന് ഈ നെഗറ്റീവ് തോട്ട്സ് ഒരു ആന്റിവൈറസ് ഇട്ടിട്ട് അത്ര എടുക്കുക ആവും
0: ഖണ്ഡിതമായിട്ടും ഒരു സോഫ്റ്റ്വെയർ ചെന്നിട്ടായി മൈൻഡ് ഇത് മൈൻഡ് ചെല്ലെ ബ്രെയിൻ ചെന്നെങ്കിൽ ഹാർഡ്വെയർ രൂപത്തിൽ ചുമ ഒരു സുലഭത്തിൽ ഞങ്ങൾ കർത്താവും പോലെ കൂടെ അതിൽ ക്ലിയർ ചെയ്തി നിങ്ങൾ ചെന്നാറ് ഈ മൈൻഡ് പിന്നെ ഞങ്ങൾ മൈൻഡ് ഫസ്റ്റ് ഞങ്ങൾ നോക്കുമ്പോൾ പോയിട്ട് കണ്ടെങ്കിൽ ഞങ്ങൾക്ക് അതിൽ വേറെ വേറെ വിധം നോക്കുക സാധ്യമാവും കോൺഷ്യസ് മൈൻഡ് ഉണ്ട് ഒരു സൈഡിൽ സബ് കോൺഷ്യസ് മൈൻഡ് ഉണ്ട് ഇപ്പുറത്തേക്ക് ചുമ്മാല് സബ് കോൺഷ്യസ് മൈൻഡ് ചിലപ്പോൾ ഫോക്കസ് കൊടുത്തോണ്ടുള്ളത് സോ അതിൽ ബഗ്ഗെ ഒരു തല്ല് സ്റ്റഡീസ് ആക്കിയോണ്ട് കൂടെ ഉള്ളത് ഈ സബ് കോൺഷ്യസ് മൈൻഡ് ചെന്നെങ്കിൽ എന്തോ ഇതിൽ ബഗ്ഗെ നിങ്ങൾ ചിൽഡ്രൻ മുന്നുള്ള ഒരു ചെറിയൊരു ബ്രേക്ക് എടുത്തോണ്ടല്ലേ സോ അതിൽ പിന്നെ നിങ്ങളെ കാര്യക്രമം മുന്തുവരരുത് ശ്രോത്രങ്ങളെ നിങ്ങളുടെ കുറേ പ്രശ്നം ചെയ്യുന്നുണ്ട് കണ്ടായി ഖണ്ഡിതമായിട്ടും നിങ്ങൾ ഖണ്ഡിതമായിട്ടും ഞങ്ങളൊട്ടിക്ക് കേക്ക മേഡം കൂടെ ഉണ്ട് ബ്രെയിൻ മൈൻഡ് ഇതെല്ലാം ചൊല്ലുമ്പോഴത്തേക്ക് ചുമ ബിസിയെ നിങ്ങൾക്ക് ഗൊന്തയത്തിക്കോ ഇപ്പോൾ ഓൾറെഡി സോ അതിൽ വിഷയത്തിൽ എന്തായാലും ഒരു പ്രശ്നം നിങ്ങളുടെ ഇക്കൂ കുറേ ബേജാർ കുറേ നെഗറ്റീവ് അത് ഇതെല്ലാം കുറേ ഇക്കൂ ബിസിയാങ്ങ സോ ഖണ്ഡിതമായിട്ട് നിങ്ങൾക്ക് എന്തായാലും അത് പരിഹാരം വേണോട്ട് കണ്ടായി ഞങ്ങൾ എൻ്റെ ഈ ഒരു കാര്യക്രമത്തിൽ നിങ്ങൾ കോളാക്ക 6364204949 ഈ ഒരു സംഖ്യക്ക് അതിൽ ഇപ്പം ഞങ്ങൾ സബ് കോൺഷ്യസ് മൈൻഡ് കോൺഷ്യസ് മൈൻഡ് ഇതിക്ക് സംബന്ധപ്പെട്ടത് ഞങ്ങൾ മുണ്ടുവാ സോ അയക്കും മുന്നിൽ ഒരു ചെറിയൊരു ബ്രേക്ക് എടുത്തുണ്ടല്ലേ സോ അതിൽ പിന്നെ കാര്യക്രമം മുൻവരീര് കേട്ടോൺ വരീ ഇത് റേഡിയോ സാരംഗം 07.8 FM ഇത് രംഗ് രംഗ് ജീവനാണ്.

0: ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்கு வந்திருந்தாரு.
1: கதை ஏடி வரும் சார், உங்களுக்கு ஒரு ஏடி வரும், இருக்கிற பேடி தமிழ் பேடி வரும். இன்னொன்று அப்படி இல்லை, உங்களோட உட போகும் நம்ம இந்திராந்திர ஆக்கணும், இந்திராந்திர ஆக்கணும் அப்படியே வச்சுருந்தாங்க. 85-86% ஆல்வேஸ் டென்த்தில் உள்ள மார்க்ஸ் எப்படி இருக்கும், இந்து இந்து இல்லாத பிள்ளைங்க வந்து வரல. அப்போ நான் கேட்டேன், ஓடி ஓடி பேடி வரும்.

0: தெரிஞ்ச
1: சிம்பிள் பேசிக் அதனால சேஞ்சஸ் பண்ணிங்க சொன்னாங்க.

அங்கலேது அங்கு சமா இங்கலேது இங்கு சமா அங்கலேது அங்கு சமா இங்கலேது இங்கு சமா சமயேது தப்பேது துணியாவுக சுக இல்லை.

0: insurance advice ஆ இருந்தாலும் ப்ளஸ் பேடா ஐசி நம்ம சோசியல் ரிசர்ச் சப்ஜெக்ட்ஸ் ஆ இருந்தாலும் என்னோட கரியர் நிறுவனம் நினைக்கிறதும் ஸோ வந்து ஸ்பெஷாலியா நடவடி அவன் இதாயிட்டு ரோல் மாடல் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் சுப்பிரமணிய அவன் அவங்க கருத்துக்கும் லந்த் அவனும் பேட மாமினத்து மகா எல்லாம் நோட்கில் பஷே சித்தனிக்கு அவனுக்கு
1: ஏமாத்தி

0: ஜெர்னி.
1: பிரைமரி சீட்டை பர்சுட்டு அடித்த ஹோலி ஏஞ்சல்ஸ் ஸ்கூல் சுமார் 90 to 95 இயர்ஸ் சரித்திராட்சி ஹோலி ஏஞ்சல்ஸ் கன்னட மீடியம் ஸ்கூல்லாந்து டிபார்ட்மெண்ட் ஷிக்கர் 1 to 5th ஸ்டாண்டர்ட் to 5th ஸ்டாண்டர்ட் சார்.
0: ஸோ பேசிஸ் கன்னடம்
1: பேசிஸ் கன்னட மீடியம் சார் சார் மாதிரி இருந்த இங்கிலீஷ் மீடியம் லெட்டரிங் ஸ்டார்ட் ஆகல கேட்ட மாதிரி. ஸோ ஜிட்டட மம்மினி சுத்தாடி இங்கிலீஷ் மீடியம் தரமாட்டேன். ஸோ இதுதான் செயின்ட் தாமஸ்
0: எங்கள் 26 அக்ஷராட்சி பண்ணி ஏபிசி டிஸ்ட்ரிக் வந்து
1: இங்கிலீஷ் மீடியம் இதெல்லாம் இதெல்லாம் அவன் யாக்கி ஆகி ஆக்கி அலங்கரிச்சு. ஸோ தங்கத்த

0: ஆசிரியர். ஸோ தனி சமயங்களை பார்த்து ஓகே சென்ட்ரல் கவர்மெண்ட் ராஃபோன் எழுதுறாங்க தோதரில் சென்ட்ரல் கட்டிட்டாங்க அங்கே கண்டெஸ்ட் கட்டா பண்ணும் இதை பற்ற வகைகளும் ராமணா சட்டம் பார்த்துட்டு ரைகரியா குப்பேசிட்டு ஜெயின் காலேஜ் இப்படி கொடியா
1: வச்சிருச்சேனே
0: ட்ரைகரியா ட்ரைகருக்கான ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இதில் கண்டெஸ்ட் கேளேன் பட் ஆனால் வைஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் பதராங்க அதான் ஸோ ஃபெராஃபி சொல்ல பதராங்க இனி ஆக்சஸ் கேளேன் YCS election of this election of this most yojana sath ke first stage mein
1: dusra jama se bhi kal lega
0: bhi kal lega
1: to jama kar le na kitni bitar mat wale unke unke bitar le kitni rubar rubar kar
0: raha hai kada la to the kitna mukar speech de unche mala pakai ek bhai is kal le kal ho jata ha to se not be sir mana sab not but mr surat
1: kai
0: ஐசிஎம் சென்ட்ரல் கவுன்சில் பிரசிடென்ட் தோ பிரசிடென்ட் அஸ்தான் அண்டடாய் டாட்டை மறுத்து

0: கல்யாண மக்கள் இருக்கிற ஷோலே உனக்கு ஒரு சாங் வந்துரு. அப்போ அவங்க எல்லாம் ஸ்பீச் கொஞ்சம் அப்போனண்ட் ஃபெரட்ஸ் ஒருத்தர் கீப் பண்ண சொன்னாங்க. ஸோ அவன் முஜே ஸ்பீச் இல்லை கிளாப்ஸ் வேர்டில் கொஞ்சம் அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்பீச் தக்கா ஜோக்காஸ் இல்லை. ஹி வாஸ் நாட் ப்ரிப்பேர்டு கண்ணி இல்லை ஃப்ரெண்ட்லி ஆக்ஷன் இல்லை. தென் ஹி சைஸ் அலிஷஸ் கலேசி ட்ரான்ஸ்லேஷன் ஜஸ்ட் டூ த்ரீ வேர்ட்ஸ் ஹீ கேம் பேக். அவன் தக்க சொல்லி கிளாப்ஸ் பண்ணல ஸ்பெஷல் அவன் ஓடல் சங்கிட்டு அலிஷஸ் வச்சு மக்கள் என் கலை ஹைலும். ஸோ இதே எலெக்ஷன் அவன் சொல்லுவாலும் மண்மக்கா பதினாலு இரு
1: இங்கிலீஷ் ஆமாம்
0: இங்கிலீஷ் ஆமாம் அவன் சொல்லுவாங்க மண்மக்கா வெறப்பாட்டி தேடுனான் பதினாலு இரு குராவும் ஸோ உஷாரா சை புரா சை இப்போ எக் போஸ்ட் தாமன் சாமனும் அண்ட் டேசன் டீம் லீடர் எக் போஸ்ட்
1: குண்டியா
0: டீம். ஸோ பதினாலு இரு மக்கள் தேடிஸ் சொல்லுவா இல்லையா ஃபைன் போஸ்ட் தான் ஓஸ் முடியல எல்லாரும் அவன் அஸ்கை அஸ்கை பண்ணான் அவன் ஐசிஎம் மக்கா சென்ட்ரல் பிரசிடென்ட் ஆர் ஸ்டேட் பிரசிடென்ட் அப்போ நான் பண்ணான் அந்த காந்தி சேஃப் மக்கா லீடர்ஷிப் கம்மி அப்படி கவுகாஸ் தெரியும் பப்ரானி. ஸோ அத்தையும் பப்ரானி கவனிக்கு ரெண்டு தான் சார் கொஞ்சம் அப்புறம்த்து வயசஸ் தோன் வருஷம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறது தரப்பே கோல்டன் டேஸ் மணி வயசஸ் வச்சு தோன் வருஷம் டீனேஜ் வச்சு பப்ரானி சங்கத்தா விவித் டேஸ் வச்சு விவித் பெருகாசம் பெட் கடிச்சு கரிய மேடம் நடிச்சு ஏன் கேட்க கவுகாஸ் தெரியும் தோ ஆக்ஷன் சாங் சிக்கி தோ ஏ கேம் கரு ते हम कैसे कौन मिलता है
1: इन एंट्री तो चलो ऊपर से देने आने के सकत मिल
0: सकत मिल एक मुकारो सो ने खाली एक्टिविटी करूं को हम कब कर देते हैं दैट टाइम आराम के लिए देर मिलने यानी एक्टिविटीज करूं को हमें स्टार्ट के लिए कैसे वॉइस यस वाले तो जो अपन तो फादर ऑन एक वॉइस यस
1: डाउन आई से
0: मत
1: प्रमोशन
0: प्रमोशन प्रमोशन वाले सो हम चेतन लाल 12th वाले आई से मत हम ज्वाइन वाले बंद पडले बरे तास त्या वर्षा आम्ही काय झालं ना हा रायन सुशांत
1: सुशांत
0: सुशांत आता परत गावात असा सुशांत मिळाल आणि एक रायन रायन वराड असतो अध्यक्ष असतो आता माझा भाऊ जेतो म्हणजे कधी असं नव्हतं. सो आम्ही तैगार मेळून एक स्टार्ट करूया
1: आयसीएम मुक्त करी ओपन घ्या पडल्या संबंध निकट झाल्या की आणि ते बरे बाळवा
0: बरे बाळवा आयसीएम मतदान संघात खेळले बरे बाळ
1: बरे बाळवा आणि बरे बाळवा ना साधा नाही तो त्यांची आता 25-30 वर्षांचा झाली की विक्री झाली इकडं पॉझिटिव्ह थिंग्स हा एक इंटरव्ह्यू वेळार धनात्मक लोकांच्या मुख्य दर्जे म्हणून अशा असताना सांगितले
0: त्या टाइमवर म्हणजे आयसीएम आयसीएम स्टेज म्हणजे सिनियर्स मस्त सपोर्ट केला प्लस मेन सपोर्ट वॉज अगेन फादर आदरांनी मेन मेन

0: நெல் கிழிச்சு தான் வந்தாங்க.
1: சேவல் சேவல் சார் அதெல்லாம் நம்ம நல்லா
0: காய்கறியா நல்ல நல்லதாக